சூரியா அருக்கு இறங்குற தாமன காவி ராசரசால ராசு சதுரவையா ஜ கருத்தார்ஜுவே அத்தனிர்மல ஜனப்பியா தனி சுகலையா மன்மா மாராட்டு கர்ம கரீப மணி ஜியோ பாலுக்கு பாலு கரு சரியா ஆவிலேர் சுமந்து சாக